0: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: வெளிநாட்டு செய்திகள்
2: வழங்குவது
3: ஹோட்டல் ஷோ கலம்போ, ஜூலை 24-26 தேதிகளில் BMICH இல் அனைவரும் வாருங்கள்.
0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் செயற்பாடுகளை அமெரிக்கா மீளவும் ஆரம்பிக்கவுள்ளது. அமெரிக்க ஈரான் பரஸ்பர தாக்குதல்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதியிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் துறைமுகங்களிலிருந்து ஹோமோஸ் நீரினை ஊடாக வெளியேறும் கப்பல்களுக்கும் ஹோமோஸ் நீரினை ஊடாக ஈரானின் துறைமுகங்கள் நோக்கி பயணிக்கும் கப்பல்களுக்கும் தடை விதிக்கப்படவுள்ளது. இதனூடாக ஈரானுக்கான பெருமளவான கப்பல் போக்குவரத்து தடைப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை நேரப்படி நாளை நள்ளிரவு முதல் ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் செயற்பாடுகள் ஆரம்பமாகும் என அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் ஹோமோஸ் நீரினை ஊடாக பயணிக்கும் அனைத்து வர்த்தக கப்பல்களிடமும் 20% கட்டணமாக அறவிடப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் தொடர்ந்தும் ஹோமோஸ் நீரிணையின் பாதுகாவலராக செயற்படும் எனவும் கப்பல்களுக்கு 20% கட்டணமாக அறவிடப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஜி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆரம்பகட்ட போர் நிறுத்தம் முறிவடைந்த பின்னர் ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாகவும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவுகளுக்கமைய ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக வடைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரானும் தொடர் தாக்குதல்களை மேற்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 9% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: வெளிநாட்டு செய்திகள்
0: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ஹோட்டல் ஷோ கலம்போ, ஜூலை 24-26 தேதிகளில் BMICH இல் அனைவரும் வாருங்கள்.
4: வெளிநாடுகளில் வேலைக்கான சம்பளம், வேலை நேரம், விடுமுறை மற்றும் தங்குமிட வசதிகள் போன்ற விவரங்கள் அடங்கிய ஒப்பந்த கடிதத்தை தெளிவாக வாசித்து விளங்கி அதில் கையெழுத்திடுங்கள். இந்த ஒப்பந்தம் பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டியது கட்டாயமானதாகும். நீங்கள் செல்லும் நாட்டின் சட்டப்பூர்வமான தொழிலுக்கான விசா உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுற்றுலா விசா மூலம் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வது சட்டவிரோத செயலாகும். அத்துடன் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லவுள்ள நீங்கள் பணியகத்தினால் நடத்தப்படும் கட்டாய பதிவிட தொழில்சார் பயிற்சி நெறிகளை பூர்த்தி செய்து சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக வீட்டு பணிப்பெண்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழில் பிரிவினருக்கு இது அவசியமானதாக காணப்படுகின்றது.
2: கனவு மெய்ப்பட வழங்கியது.
5: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றமடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
6: நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கும் போது உங்களின் பிரதான சொத்து கிரிப்ஸ்கோ. இலங்கை கொடுகடன் தகவல் பணியகம். அழையுங்கள் 0112-13-13-13.
7: பெருமதியான உயிர்களை ஒரே நொடியில் பறிக்கும் உயிர் கொல்லி டெங்கு. பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் விசேட திட்டம் டெங்குவை ஒழிப்போம். ஜூலை 6 முதல் மேல் மாகாணத்தில் ஏற்பாடு. சுகாதார அமைச்சு, மாஸ் ஹோல்டிங்ஸ், பனடோல் ஆகியவற்றுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட். ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக.
1: விளையாட்டு செய்திகள்
4: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. 5 கொண்ட தொடரின் முதல் போட்டி பர்மிங்ஹாம் இட்ச்பஸ்டன் மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:30 ஆரம்பமாக உள்ளது. இந்திய அணி ஷுப்மன் கில் தலைமையிலும் இங்கிலாந்து அணி ஹரிக் புரூக் தலைமையிலும் களமிறங்க உள்ளது. இந்திய குழாமில் உள்ளடக்கப்பட்டுள்ள நட்சத்திர வீரர்களான விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் நீண்ட இடைவேளையின் பின்னர் இன்று மீண்டும் சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றில் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய அணிக்கு எதிரான 20-20 கிரிக்கெட் தொடரை இங்கிலாந்து நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கேட்டது விளையாட்டுச் செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் இரண்டு சிறை கட்டுப்பாட்டாளர்கள் உயிரிழப்பு. மோதல் சம்பவம் தொடர்பில் 5 சிஐடி குழுக்கள் 500 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. 11 மாவட்டங்களில் மீண்டும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம். பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ட்ரோன் செயத்திட்டம் ஒன்றை நாட்டில் ஆரம்பிக்க தீர்மானம். டிட்மா புயலினால் சேதமடைந்த 1000 கிராமிய பாலங்களை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பம். ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்கா அறிவிப்பு. இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்து முடிந்திருங்கள் நியூஸ் ஃபஸ்டுடன். வணக்கம்.
8: நியூஸ் ஃபஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம். பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
1: வணக்கம் தாயகம்.
2: இணைந்து கடல்சார் குற்றங்களை தடுத்திடுவோம். 106 களை தடுங்கள்.
3: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். சலாம் வங்கி நாடுங்கள்.
4: உயர் பாதுகாப்பு, உயர் தரம் மற்றும் போஷணைக்கு உத்தரவாதம்.
5: புதிய உலகை வென்றெடும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும்
6: ஹிமாலயா ஆன்டிஹேர்போர்ட் ஷாம்பூ 96% வரை தலைமுடி உதிர்தலை கட்டுப்படுத்த முடியும்.
7: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா ரோலி தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணியில்.

0: story. Oh, shut the F out.
1: Success is yours.
2: Vetri unadi.
3: டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை எழுதி உங்க வீட்டில் ஒட்டி வச்சிருக்க. ஒரு அருமையான டென்னிஸ் பிளேயர் இருக்காருங்க, நோவக் ஜோகோவிச்னோ, டென்னிஸ் பிளேயர், வேர்ல்ட் நம்பர் ஒன், நல்ல ஒரு பிளேயர். சமீபத்தில் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை பார்த்தேன். 2012 ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மேட்ச் நடக்குதுங்க, ஃபைனல். 5:33 அந்த மேட்ச் நடக்குது, பெரிய மேட்ச், லாங்கஸ்ட் கிராண்ட்ஸ்லாம் ஃபைனல். அவரும் நடால ஆடுறாங்க. எல்லாருமே சொல்றாங்க பயங்கர டயரிங்கான மேட்ச், எப்படி இவ்வளவு ஃபிட்னஸ்ல அவர் ஆடுறாரு. அதன் பிறகு ஜோகோவிச் சொல்றாரு, நான் 2008 இருந்து சாக்லேட் சாப்பிடறத நிறுத்திட்டேன், சாக்லேட் சாப்பிட்டா என் ஃபிட்னஸ் போகுது. 2008 சாப்பிடல, 9 சாப்பிடல, 10 சாப்பிடல, 11 சாப்பிடல, 12 சாப்பிடல, 5 காலம் வேர்ல்ட் நம்பர் ஒன் டென்னிஸ் பிளேயர் சாக்லேட்டே சாப்பிடல. அதன் பிறகு கோச் சொல்றாரு, இவ்வளவு பெரிய மேட்ச் ஆடி இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இப்ப நீங்க நான் என்ன நினைப்போம், ஒரு பெரிய மேட்ச் ஜெயிச்சிட்டோம், நடால்ட ஜெயிச்சிட்டோம், ஒரு பெரிய சாக்லேட் வாங்கி டைரி மில்க் சாப்பிடலாம். அன்னைக்கு ஜோகோவிச் சொன்னாரு, ஆமா நான் சாப்பிட போறேன், ஒரு சாக்லேட் வாங்கி ஒரு கார்னரை உடைச்சு அதுல ஒரு பாதியை உடைச்சு நாக்குல வச்சு டேஸ்ட் மட்டும் பாத்துக்கிட்டார். சோ கிரேட்னஸ் கம்ஸ் வித் செல்ஃப் டிசிப்ளின். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க, ஒரு மிகப்பெரிய மனிதராக நீங்கள் வர வேண்டும் என்றால் உங்க கூட செல்ஃப் டிசிப்ளின் வந்தா மட்டும்தான் மிகப்பெரிய மனிதராக யாராக இருந்தாலும் எந்த துறையிலையும் வர முடியும். டிசிப்ளின் டு சே நோ, இதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. நோ.
1: Success is yours.
2: Victory unadi.

வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். மேற்கு நித்திகள் அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற 5 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடரின் 2வது போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் மேற்கு நித்திகள் அணி 36 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 138 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. ஜோன் கேம்பல் கூடுதலாக 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஜெய்டன் லெனாக்ஸ் 19 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை சிறப்பாக கைப்பற்றிக் கொண்டார். 139 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பாடிய நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 141 ஓட்டங்களை 32.4 ஓவர்கள் பெற்று 5 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இதில் டாம் லெத்தம் ஆட்டம் இழக்காமல் 37 ஓட்டங்களையும், வில் யங் 28 ஓட்டங்களையும், டரல் மிச்சல் 28 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 1-1 என்ற அடிப்படையில் தொடரானது இப்போது சமநிலையில் காணப்படும்.

சிம் கரேன்லே சேத்திட்டிலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபனே வானொலியினூடாக. நாங்கள் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய அன்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த அன்பை நாங்கள் பெற்றவர்கள் நாங்கள் சுயநலமாக எங்களுக்கு மட்டுமென்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது, மற்றவர்களையும் நாங்கள் தேவனுடைய அன்பில் இணைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகான காரியமாக இருக்கின்றது. நாங்கள் அறிந்தால் மாத்திரம் போதாது பிரியமானவர்களே, இருளில் இருக்கின்றதான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தேவனுடைய வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து தேவனை காண செய்ய வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்காக கட்டப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க முடியும். தேவ அன்பினால் நிறைந்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற தேவ பிள்ளைகளாக இருப்போம். இணைந்தவர்கள் உங்கள் கிருபினை வானொலி இருந்தாக உங்களுக்காக வெளிக்கின்றது. அடுத்த பாடல் நன்றி இசைத்தட்டு பாகம் ஒன்றிலிருந்து பாடல் இருக்கின்றது.